0: மீன் கூட மாத்தி வருஷம் கேள்வா இருக்கட்டும் con Porto di Passo ada Sara di Matunga Jarama di Batu Merah Bung Stepi di Kuramati Bung Stepi di apa tuh kesana nih
1: Ahuru
0: Hatbes